0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஆகஸ்ட் 1, புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி. இத்தாலி நாட்டிலுள்ள மரியநல்லா பகுதியில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1696 பிறந்தார் அல்போன்ஸ் மரிய லிகோரி. சட்டம் படித்து 8 ஆண்டுகள் வழக்குரைஞராக பணி செய்த லிகோரி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கிபி 1726 டிசம்பர் 21 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். நேப்பிள் நகரில் சமூகத்தினால் ஓரங்கட்டப்பட்ட இளைஞர்களுக்காக பணியாற்றிய அருட்தந்தை லிகோரி குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்பித்து அவர்களை வழிநடத்தினார். ஏழைகள், கைவிடப்பட்டோர் இவர்களுக்கு இறைப்பணி செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தன் பணிகளை செய்த லிகோரி புதிய துறவர சபையினை துவக்க திட்டமிட்டார். கிபி 1732 நவம்பர் 9 இரட்சகர் சபையினை துவக்கிய அருட்தந்தை அல்போன்ஸ் மரிய லிகோரி நற்செய்தி போதிப்பதையும் ஏழைகளுக்கு கற்பிப்பதையும் சபையின் நோக்கமாக வரையறுத்தார். தன் மறையுறைகளால் மக்களை ஈர்த்த அருட்தந்தை லிகோரி கிபி 1762 புனித அகத்தா தேயிகொட்டி மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். கடவுளின் அருக்கொடை வல்லமை வாய்ந்தது, இதனை அடைவோர் மீட்பு பெறுவர் என்று கூறிய ஆயர் அல்போன்ஸ் மரிய லிகோரி கிபி 1787 ஆகஸ்ட் 1 விண்ணகமடைந்தார். அறநெறி இறையியல், மரியின் புகழ் மாலை, இரட்சணிய பாதை, கிறிஸ்துவின் உண்மை மறைவாழ்வு போன்ற நூல்களை எழுதி இறை விசுவாசத்தினை கட்டி எழுப்பிய ஆயர் அல்போன்ஸ் மரிய லிகோரி அவர்களை திருத்தந்தை 16 கிரகோரியார் புனிதராக உயர்த்தினார். புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இரட்சகர் சபை குருக்களுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.
4: வானதூதர்களின் அன்னை. இந்த உலகில் மனிதன் பல நேரங்களில் தனிமையையும் அறியப்படாத அச்சங்களையும் அனுபவிக்கிறான். ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாத இறைவனின் மாறாத பாதுகாப்பு கவசம் எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த இறை பாதுகாப்பின் அடையாளங்களாகவே வானதூதர்கள் விளங்குகிறார்கள். அந்த வானதூதர்களின் நடுவே ஒரு தாயைப் போல நம் ஒவ்வொருவரையும் அக்கறையுடன் கவனித்து நம்மை இறைவனின் பேரன்பிடம் அழைத்து செல்லும் வழிகாட்டியாக திகழ்பவளே வானதூதர்களின் அன்னை. அன்னை மரியாள் விண்ணகமும் பூமியும் சந்திக்கும் உன்னத தருணத்தில் அன்னை மரியாள் முழு மனுகுலத்தின் தாயாக நின்று நமக்காக பரிந்து பேசுகிறார். வானதூதர்களின் அன்னை என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, அது இறைவனின் அருளும் மனிதனின் நம்பிக்கையும் கைகோர்க்கும் ஒரு புனிதமான உறவாகும். அன்னை மரியாள் இறைவனின் திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததன் மூலம் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் இடையே ஒரு அன்பின் பாலமாக மாறினார். நாம் சவால்களை சந்திக்கும் போதும் தனிமையில் வாடும்போதும் அன்னையின் அந்த பாதுகாப்பு அரண் நம்மை வழிநடத்துகிறது. இந்த இனிய நாளில் வானதூதர்களின் அன்னையின் நிழலில் நாம் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் ஒன்றிணைந்து அவர் காட்டிய பணிவு மற்றும் தியாகத்தின் பாதையில் பயணிக்க உறுதியேற்போம். வானதூதர்களின் அன்னை என்பது வெறும் மகுடத்தை சூட்டும் ஒரு அழகான பெயர் மட்டுமல்ல, அது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான புனிதமான உறவின் சாட்சியாகும். வானதூதர்கள் இறைவனின் செய்தியை தாங்கி வரும் தூதர்கள் என்றால் அன்னை மரியாள் அந்த இறைவனே மனிதனாக பிறப்பதற்கு தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு எவ்வித தயக்கமும் இன்றி ஆம் என்று அவர் சொன்ன அந்த ஒரு சொல் விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் மங்கள சொல்லாக மாறியது. திருச்சபை மரபில் அன்னை மரியாள் ரெஜினா ஆங்கிலோராம், அதாவது வானதூதர்களின் ராணி என்று போற்றப்படுகிறார். வானதூதர்களின் பணி இறைவனை புகழ்வதும் அவர் கட்டளைகளை செயல்படுத்துவதும் ஆகும். அன்னை மரியாளின் வாழ்வோ இறைவனின் திருவுளத்தையே தன் கருவில் சுமந்த வாழ்வாகும். எனவேதான் வானதூதர்கள் அனைவரும் அன்னையை தங்கள் அரசியாக ஏற்று போற்றுகின்றனர். இந்த உயரிய பதவி என்பது உலகியல் ரீதியான அதிகாரம் கொண்ட ஒன்றல்ல, இது விண்ணக படைகளையே தன் அன்பால் ஆளுகின்ற உன்னதமான தெய்வீக பதவியாகும். இந்த பெயர் அதிகாரத்தை குறிக்கும் மகுடம் அல்ல, மாறாக அது எல்லைகள் இல்லாத தாய்மையின் பெயர். ஒரு ராணி தன் அதிகாரத்தால் ஆளுகிறார், ஆனால் ஒரு தாய் தன் அரவணைப்பால் ஆளுகிறார். அன்னை மரியாள் வானதூதர்களுக்கு ராணியாக இருந்தாலும் நமக்கு அவர் என்றும் அன்பு மாறாத தாயாகவே இருக்கிறார். விண்ணக தூதர்கள் சூழ வீற்றிருக்கும் அதே வேளையில் பூமியில் வாடும் ஒவ்வொரு பிள்ளையின் அழுகுரலுக்கும் செவிசாய்க்கும் எளிய தாயாக அவர் விளங்குவதே இந்த வானதூதர்களின் அன்னை என்ற பெயரின் உண்மையான உட்பொருளாகும். இறைவனின் வல்லமை மிக்க தூதர்களாக செயல்படுவதை காண்கிறோம். அவர்கள் ஆபிரகாம் காலத்திலிருந்தே இயேசுவின் பிறப்பு மற்றும் உயிர்ப்பு வரை மனித வரலாற்றோடு இணைந்து பயணம் செய்தவர்கள். செய்தியை அறிவிப்பவர்களாக இக்கட்டான சூழலில் பாதுகாப்பு அளிப்பவர்கள், திகைத்து நிற்கும்போது வழிகாட்டுபவர்கள் மற்றும் துயரமான நேரங்களில் ஆறுதல் தருபவர்களாக அவர்கள் விளங்குகின்றனர். வானதூதர்கள் மனிதர்களோடு கொண்டுள்ள இந்த தொடர்பு இறைவனின் மாறாத அன்பை நமக்கு தொடர்ந்து நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. வானதூதர்களின் அன்னை என்ற உன்னத பெயரின் தொடக்க புள்ளியாக அறிவித்தல் நிகழ்வு அமைகிறது. கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளிடம் தோன்றி சொன்ன முதல் வார்த்தை மரியே அஞ்சாதே என்பதாகும். இந்த ஒற்றை வார்த்தை மரியாளின் உள்ளத்தில் இருந்த மனித பயத்தை நீக்கியது மட்டுமல்லாமல் மனுகுல மீட்பிற்கான இறை திட்டத்தையும் முறைப்படி தொடங்கி வைத்தது. அந்த புனிதமான நொடியிலிருந்து மரியாள் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் வானதூதர்களுடன் கைகோர்த்து செயல்படும் ஒரு உன்னத தாயாக தன் பயணத்தை தொடங்கினார். வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது வானதூதர்களின் அன்னை மீதான பக்தி ஆரம்ப கால கிறிஸ்தவ திருச்சபையிலிருந்தே வேரூன்றி வந்துள்ளது. குறிப்பாக இடைக்காலத்தில் இந்த பக்தி மக்களிடையே பெரும் எழுச்சியடைந்தது. புனித பிரான்சிஸ் அசிசி அவர்களின் காலத்தில் பிரான்சிஸ்கன் சபை மரபில் இருந்து இன்னும் ஆழமான பரிமாணத்தை பெற்றது. அன்னை மரியாள் வானதூதர்களால் சூழப்பட்டிருப்பதை மக்கள் வெறும் காட்சியாக பார்க்காமல் ஒரு பாதுகாப்பு அரணாகவே உணர்ந்தனர். தங்களை காக்கும் வானதூதர்களுக்கு ஒரு தாய் உண்டு என்றால் அது மரியாளை தவிர வேறு எவரும் இல்லை என்பதை மக்கள் முழுமையாக நம்பினர். இந்த பக்தியின் வளர்ச்சி என்பது வெறும் சடங்குகளால் ஆனது அல்ல, அது மக்களின் ஆழ்ந்த நம்பிக்கையிலிருந்து உருவானது. விசுவாசிகள் எப்போதெல்லாம் ஆபத்துகளையும் அச்சுறுத்தல்களையும் சந்தித்தனரோ அப்போதெல்லாம் வானதூதர்களின் பாதுகாப்பை தேடினர். அந்த பாதுகாப்பினை முழுமையாக பெற்றிட வானதூதர்களுக்கெல்லாம் அரசியாக விளங்கும் அன்னையை நோக்கி தங்கள் விசுவாச பார்வையை திருப்பினர். இவ்வாறு விண்ணக தூதர்களின் தலைவியாகவும் மன்னக மக்களின் தாயாகவும் அன்னை மரியாள் போற்றப்படும் வழக்கம் உலகம் முழுவதும் பரவி இன்றும் நம்மை ஆன்மீக பாதையில் வழிநடத்துகிறது. இத்தாலியில் உள்ள அசிசி நகருக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் போர்சியங்குலா எனப்படும் தூய வானதூதர்களின் அன்னை ஆலயம் கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் மிக முக்கியமான இடமாகும். எளிமையின் சின்னமாகவும் தாழ்மையின் அடையாளமாகவும் திகழ்ந்த புனித பிரான்சிஸ் அசசி வானதூதர்களுடன் ஆழமான ஆன்மீக நட்பை கொண்டிருந்தார். இந்த சிறிய ஆலயத்தில்தான் புகழ்பெற்ற பிரான்சிஸ்கன் இயக்கம் பிறந்தது. மேலும் ஆன்மீக கொடையான போர்சியங்குலா மன்னிப்பு இங்கிருந்துதான் அறிவிக்கப்பட்டது. இது இறைவனின் அளப்பரிய கருணையையும் அன்னையின் பரிந்துரையும் ஒரு இடத்தில் சந்திக்கும் புனித தலமாக இன்றும் போற்றப்படுகிறது. திருச்சபை மரபின்படி அன்னை மரியாள் ரெஜினா ஆங்கிலோராம், அதாவது வானதூதர்களின் ராணி என்று மகிமையுடன் அழைக்கப்படுகிறார். வானதூதர்கள் இறைவனின் திருமுன் நின்று அவருக்கு பணிவிடை செய்யும் சேவகர்கள் என்றால் அன்னை மரியாள் அந்த இறைவனையே தன் வயிற்றில் சுமந்து உலகிற்கு வழங்கியவர். எனவே படைக்கப்பட்ட தூதர்கள் அனைவரும் தம்மை படைத்தவரின் தாயை அரசியாக ஏற்று போற்றுகின்றனர். இந்த பதவி என்பது உலக பேரரசுகளை போன்ற அதிகாரத்தை குறிப்பதல்ல, மாறாக இது வானதூதர்களையே அன்பால் ஆளுகின்ற உன்னதமான தாய்மையை குறிப்பதாகும். கத்தோலிக்க விசுவாசத்தின்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனால் ஒரு பாதுகாப்பு தூதர் வழங்கப்பட்டிருக்கிறார். நம்மை தீமையிலிருந்து காத்து நல்வழியில் நடத்த இந்த தூதர்கள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு தூதர்களின் பணியை தாயுள்ளத்தோடு கவனித்து அவர்களை தன் பிள்ளைகளாகிய நமக்கு துணையாக அனுப்பி வைக்கிறார் அன்னை மரியாள். நாம் இக்கட்டான சூழல்களில் தவிக்கும் போது நம் பாதுகாப்பு தூதர்களை தட்டி எழுப்பி நம்மை அரவணைக்க செய்கிறார் அன்னை மரியாள். வானதூதர்களின் அன்னை மீதான பக்தி முறைகள் விசுவாசிகளின் வாழ்வில் ஆழமான அமைதியை விதைக்கின்றன. பாதுகாப்பு தூதரை நோக்கி சொல்லப்படும் மன்றாட்டுக்கள், தூய ஜபமாலை, பயணத்திற்கு முன் சொல்லப்படும் ஆசிர்வாத ஜபங்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வேண்டல்கள் ஆகியவை இந்த பக்தியின் முக்கிய அங்கங்களாகும். இத்தகைய ஜபங்கள் மனித உள்ளத்தில் நிலவும் தேவையற்ற பயங்களை குறைத்து இறைவனின் பாதுகாப்பின் மீதுள்ள விசுவாசத்தை வலுப்படுத்துகின்றன. அன்னையின் கரம் பிடித்து நாம் செய்யும் ஒவ்வொரு ஜபமும் விண்ணக தூதர்களின் ஆதரவை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன.

0: செய்திகள்.
1: நகரங்களில் நற்செய்தி அறிவிப்பிற்காக உலகெங்கிலும் உள்ள நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 31 வெள்ளியன்று வெளியிட்டுள்ள ஆகஸ்ட் மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள், எங்கள் தெருக்களிலும் சதுக்கங்களிலும் நடந்து செல்லும் நல்ல ஆயரை, உயரமான கட்டடங்களிலும் எளிய குடியிருப்பு பகுதிகளிலும் நுழைந்து சத்தமும் அவசரமும் நிறைந்த வாழ்க்கையின் நடுவே வாழ்வின் அர்த்தத்தை தேடும் கோடிக்கணக்கான மக்களுடன் அமைதியாக உடனிருந்து வழி நடத்தும் என்று இறைவேண்டல் செய்துள்ளார். நகரங்கள் மனிதர்களுக்கு சுதந்திரத்தையும் வாய்ப்புகளையும் வழங்கும் இடங்களாக இருக்க வேண்டியவை என்றாலும் அவை பல சமயங்களில் அடையாளமற்ற தனிமையும் உறவின்மையும் நிறைந்த இடங்களாக மாறிவிடுகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், நகர வாழ்விலேயே நற்செய்தியை அறிவிப்பதற்கான வளமான நிலத்தை கண்டறியும் புதிய பார்வையை வளர்த்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் எளிமையான மற்றும் அன்பான செயல்களின் வழியாக வெளிப்படும் விசுவாசத்தை இறை மக்கள் வாழ வேண்டும் என்று இறைவேண்டல் செய்த திருத்தந்தை அவர்கள், மேலும் அலட்சியமும் தனிமையும் நிலவும் இடங்களில் உடனிருப்பதன் மூலம் சகோதரத்துவத்தை வளர்த்து சமூகத்தின் எல்லைப்பகுதிகளில் வாழும் மக்களை தேடிச் சென்று நற்செய்தியை அறிவிக்கும் திரு அவையாக இறை மக்கள் திகழ வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தற்போது உலக மக்கள் தொகையில் ஏறத்தாழ 45% மக்கள் நகர பகுதிகளில் வாழ்கின்றனர். வேகமாக நகரமயமாக்கல் காரணமாக மக்கள் அதிக அளவில் நகரங்களில் குவிந்து வாழ்வதால் பல சமூக மற்றும் மனித உறவு சவால்கள் உருவாகியுள்ளன. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் தனிமை உணர்வு அவர்களின் மனநலனில் தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் இந்த இறைவேண்டல் கருத்து நினைவூட்டுகிறது.
2: வத்திக்கான் நகர அரசின் நிர்வாக தேவைகளையும் அண்மை ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய சட்ட சீர்திருத்தங்களையும் கருத்தில் கொண்டு புதிய அடிப்படை சட்டத்தை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வெளியிட்டுள்ளார். புனித இஞ்ஞாசியார் லொயலாவின் திருவிழாவான ஜூலை 31 வெள்ளியன்று கையொப்பமிடப்பட்ட இச்சட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வந்ததுடன் 2023 முதல் அமலில் இருந்த அடிப்படை சட்டத்தை மாற்றியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின் முக்கிய அம்சமாக 2025 நவம்பரில் வெளியிடப்பட்ட மோட்டு பிராப்பிரோ ஆவணத்தில் செய்யப்பட்ட திருத்தம் இணைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வத்திக்கான் நகர அரசின் திருப்பீட ஆணையத்தின் தலைவர் கட்டாயம் கர்தினாலாக இருக்க வேண்டும் என்ற விதி நீக்கப்பட்டுள்ளது. புதிய அடிப்படை சட்டத்தின்படி வத்திக்கான் நகர அரசின் திருப்பீட ஆணையத்தில் கர்தினால்கள் மட்டுமல்லாது பிற உறுப்பினர்களும் தலைவராகவும் நியமிக்கப்படலாம். அவர்கள் அனைவரும் திருத்தந்தையால் 5 பதவி காலத்திற்கு நியமிக்கப்படுவர். இதன் மூலம் அருள் சகோதரி ரவெல்லா பெத்ரினி அவர்கள் திருப்பீட ஆணையத்தின் தலைவராகவும் வத்திக்கான் ஆளுநரகத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருப்பது புதிய சட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
1: கிறிஸ்துவில் ஒரே இதயம் என்ற கருப்பொருளில் 2026 உலக அர்மேனிய கத்தோலிக்க இளையோர் மாநாடு லெபனானின் அஞ்சூர் நகரில் தொடங்கியுள்ளது. அர்மேனிய கத்தோலிக்க இளையோர் ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாடு ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 3 வரை நடைபெறுகிறது. அர்மேனிய கத்தோலிக்க திரு அவையின் முதுபெரும் தந்தை ரஃபேல் பெத்ரோஸ் மெனாசியன் அவர்கள் தலைமையில் தொடக்க திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இந்த தொடக்க விழாவில் சிரியா, ஈராக், பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் 250 மேற்பட்ட அர்மேனிய கத்தோலிக்க இளைஞர்கள் பங்கேற்றனர். தனது மறையுரையில் முதுபெரும் தந்தை மெனாசியன் அவர்கள் இளைஞர்களை திரு அவையின் துடிக்கும் இதயமும் அதன் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையும் என்று குறிப்பிட்டு கிறிஸ்துவோடு ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள உறவையும் ஆழப்படுத்திக் கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். ஒரு வாரம் நடைபெறும் இம்மாநாட்டில் திருப்பலிகள், இறைவேண்டல் நிகழ்வுகள், கருத்தரங்குகள், கலந்துரையாடல் பயிலரங்குகள், தியானம், சமூக பணி மற்றும் அர்மேனிய கிறிஸ்தவ பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. மாநாட்டின் பொது ஒருங்கிணைப்பாளரான அருள்பணி அராம் ஆப்ரகாமியன் அவர்கள் இளைஞர்களை திரு அவையின் வாழ்விலும் நற்செய்தி அறிவிக்கும் பணியிலும் மையமாக கருதும் திரு அவையின் அர்ப்பணிப்பை இந்த மாநாடு வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார்.
2: ஜூலை 31 வெள்ளியன்று அமெரிக்காவின் பிரபல பாடகி, பாடலாசிரியர், கவிஞர் மற்றும் கலைஞரான பட்டி ஸ்மித் அவர்களை திருப்பிடத்தில் தனிப்பட்ட முறையில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சந்தித்தார். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு மே 8 அன்று இடம்பெற்ற வெனிஸ் பியன்னாலேவின் 61வது அனைத்துலக கலை கண்காட்சியில் திருப்பிடத்தின் அரங்கத்தை பட்டி ஸ்மித் அவர்கள் திறந்து வைத்தார். அந்நிகழ்வில் திருப்பிடத்தின் பண்பாடு மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறை முன்னெடுத்த கலை திட்டத்தின் ஒரு பகுதியாக சவுண்ட்வாக் கலெக்டிவ் அமைப்புடன் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒளிவழி இறைவேண்டலை அவர் வழங்கினார். 2013 ஏப்ரல் 10 அன்று இடம்பெற்ற புதன் புதுமறை கல்வி உரையின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை முதன்முறையாக சந்தித்ததாகவும் அதனை தொடர்ந்து ஓராண்டுக்கு பிறகு அவருக்காக இசை நிகழ்ச்சி வழங்கியதாகவும் கூறினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஆகஸ்ட் 1, புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி. இத்தாலி நாட்டிலுள்ள மரியநல்லா பகுதியில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1696 ஆண்டு பிறந்தார் அல்போன்ஸ் மரிய லிகோரி. சட்டம் படித்து 8 ஆண்டுகள் வழக்குறிஞராக பணி செய்த லிகோரி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கிபி 1726 ஆண்டு டிசம்பர் 21 நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். நேப்பிள் நகரில் சமூகத்தினால் ஓரங்கட்டப்பட்ட இளைஞர்களுக்காக பணியாற்றிய அருட்தந்தை லிகோரி குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்பித்து அவர்களை வழிநடத்தினார். ஏழைகள், கைவிடப்பட்டோர் இவர்களுக்கு இறைப்பணி செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தன் பணிகளை செய்த லிகோரி புதிய துறவர சபையினை துவக்க திட்டமிட்டார். கிபி 1732 ஆண்டு நவம்பர் 9 நாள் இரட்சகர் சபையினை துவக்கிய அருட்தந்தை அல்போன்ஸ் மரிய லிகோரி நற்செய்தி போதிப்பதையும் ஏழைகளுக்கு கற்பிப்பதையும் சபையின் நோக்கமாக வரையறுத்தார். தன் மறையுறைகளால் மக்களை ஈர்த்த அருட்தந்தை லிகோரி கிபி 1762 ஆண்டு புனித அகத்தா தேயி கொட்டி மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். கடவுளின் அருட்கொடை வல்லமை வாய்ந்தது, இதனை அடைவோர் மீட்பு பெறுவர் என்று கூறிய ஆயர் அல்போன்ஸ் மரிய லிகோரி கிபி 1787 ஆண்டு ஆகஸ்ட் 1 நாள் விண்ணகமடைந்தார். அறநெறி இறையியல், மரியின் புகழ் மாலை, இரட்சணிய பாதை, கிறிஸ்துவின் உண்மை மறைவாழ்வு போன்ற நூல்களை எழுதி இறை விசுவாசத்தினை கட்டி எழுப்பிய ஆயர் அல்போன்ஸ் மரிய லிகோரி அவர்களை திருத்தந்தை 16 கிரகோரியார் புனிதராக உயர்த்தினார். புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இரட்சகர் சபை குருக்களுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.
4: வானதூதர்களின் அன்னை. இந்த உலகில் மனிதன் பல நேரங்களில் தனிமையையும் அறியப்படாத அச்சங்களையும் அனுபவிக்கிறான். ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாத இறைவனின் மாறாத பாதுகாப்பு கவசம் எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த இறை பாதுகாப்பின் அடையாளங்களாகவே வானதூதர்கள் விளங்குகிறார்கள். அந்த வானதூதர்களின் நடுவே ஒரு தாயைப் போல நம் ஒவ்வொருவரையும் அக்கறையுடன் கவனித்து நம்மை இறைவனின் பேரன்பிடம் அழைத்து செல்லும் வழிகாட்டியாக திகழ்பவளே வானதூதர்களின் அன்னை. அன்னை மரியாள் விண்ணகமும் பூமியும் சந்திக்கும் உன்னத தருணத்தில் அன்னை மரியாள் முழு மனுகுலத்தின் தாயாக நின்று நமக்காக பரிந்து பேசுகிறார். வானதூதர்களின் அன்னை என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, அது இறைவனின் அருளும் மனிதனின் நம்பிக்கையும் கைகோர்க்கும் ஒரு புனிதமான உறவாகும். அன்னை மரியாள் இறைவனின் திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததன் மூலம் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் இடையே ஒரு அன்பின் பாலமாக மாறினார். நாம் சவால்களை சந்திக்கும் போதும் தனிமையில் வாடும்போதும் அன்னையின் அந்த பாதுகாப்பு அரண் நம்மை வழிநடத்துகிறது. இந்த இனிய நாளில் வானதூதர்களின் அன்னையின் நிழலில் நாம் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் ஒன்றிணைந்து அவர் காட்டிய பணிவு மற்றும் தியாகத்தின் பாதையில் பயணிக்க உறுதியேற்போம். வானதூதர்களின் அன்னை என்பது வெறும் மகுடத்தை சூட்டும் ஒரு அழகான பெயர் மட்டுமல்ல, அது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான புனிதமான உறவின் சாட்சியாகும். வானதூதர்கள் இறைவனின் செய்தியை தாங்கி வரும் தூதர்கள் என்றால் அன்னை மரியாள் அந்த இறைவனே மனிதனாக பிறப்பதற்கு தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு எவ்வித தயக்கமும் இன்றி ஆம் என்று அவர் சொன்ன அந்த ஒரு சொல் விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் மங்கள சொல்லாக மாறியது. திருச்சபை மரபில் அன்னை மரியாள் ரெஜினா ஆங்கிலோராம், அதாவது வானதூதர்களின் ராணி என்று போற்றப்படுகிறார். வானதூதர்களின் பணி இறைவனை புகழ்வதும் அவர் கட்டளைகளை செயல்படுத்துவதும் ஆகும். அன்னை மரியாளின் வாழ்வோ இறைவனின் திருவுளத்தையே தன் கருவில் சுமந்த வாழ்வாகும். எனவேதான் வானதூதர்கள் அனைவரும் அன்னையை தங்கள் அரசியாக ஏற்று போற்றுகின்றனர். இந்த உயரிய பதவி என்பது உலகியல் ரீதியான அதிகாரம் கொண்ட ஒன்றல்ல, இது விண்ணக படைகளையே தன் அன்பால் ஆளுகின்ற உன்னதமான தெய்வீக பதவியாகும். இந்த பெயர் அதிகாரத்தை குறிக்கும் மகுடம் அல்ல, மாறாக அது எல்லைகள் இல்லாத தாய்மையின் பெயர். ஒரு ராணி தன் அதிகாரத்தால் ஆளுகிறார், ஆனால் ஒரு தாய் தன் அரவணைப்பால் ஆளுகிறார். அன்னை மரியாள் வானதூதர்களுக்கு ராணியாக இருந்தாலும் நமக்கு அவர் என்றும் அன்பு மாறாத தாயாகவே இருக்கிறார். விண்ணக தூதர்கள் சூழ வீற்றிருக்கும் அதே வேளையில் பூமியில் வாடும் ஒவ்வொரு பிள்ளையின் அழுகுரலுக்கும் செவிசாய்க்கும் எளிய தாயாக அவர் விளங்குவதே இந்த வானதூதர்களின் அன்னை என்ற பெயரின் உண்மையான உட்பொருளாகும். இறைவனின் வல்லமை மிக்க தூதர்களாக செயல்படுவதை காண்கிறோம். அவர்கள் ஆபிரகாம் காலத்திலிருந்தே இயேசுவின் பிறப்பு மற்றும் உயிர்ப்பு வரை மனித வரலாற்றோடு இணைந்து பயணம் செய்தவர்கள். செய்தியை அறிவிப்பவர்களாக இக்கட்டான சூழலில் பாதுகாப்பு அளிப்பவர்கள், திகைத்து நிற்கும்போது வழிகாட்டுபவர்கள் மற்றும் துயரமான நேரங்களில் ஆறுதல் தருபவர்களாக அவர்கள் விளங்குகின்றனர். வானதூதர்கள் மனிதர்களோடு கொண்டுள்ள இந்த தொடர்பு இறைவனின் மாறாத அன்பை நமக்கு தொடர்ந்து நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. வானதூதர்களின் அன்னை என்ற உன்னத பெயரின் தொடக்க புள்ளியாக அறிவித்தல் நிகழ்வு அமைகிறது. கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளிடம் தோன்றி சொன்ன முதல் வார்த்தை மரியே அஞ்சாதே என்பதாகும். இந்த ஒற்றை வார்த்தை மரியாளின் உள்ளத்தில் இருந்த மனித பயத்தை நீக்கியது மட்டுமல்லாமல் மனுக்குல மீட்பிற்கான இறை திட்டத்தையும் முறைப்படி தொடங்கி வைத்தது. அந்த புனிதமான நொடியிலிருந்து மரியாள் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் வானதூதர்களுடன் கைகோர்த்து செயல்படும் ஒரு உன்னத தாயாக தன் பயணத்தை தொடங்கினார். வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது வானதூதர்களின் அன்னை மீதான பக்தி ஆரம்ப கால கிறிஸ்தவ திருச்சபையிலிருந்தே வேரூன்றி வந்துள்ளது. குறிப்பாக இடைக்காலத்தில் இந்த பக்தி மக்களிடையே பெரும் எழுச்சியடைந்தது. புனித பிரான்சிஸ் அசிசி அவர்களின் காலத்தில் பிரான்சிஸ்கன் சபை மரபில் இருந்து இன்னும் ஆழமான பரிமாணத்தை பெற்றது. அன்னை மரியாள் வானதூதர்களால் சூழப்பட்டிருப்பதை மக்கள் வெறும் காட்சியாக பார்க்காமல் ஒரு பாதுகாப்பு அரணாகவே உணர்ந்தனர். தங்களை காக்கும் வானதூதர்களுக்கு ஒரு தாய் உண்டு என்றால் அது மரியாளை தவிர வேறு எவரும் இல்லை என்பதை மக்கள் முழுமையாக நம்பினர். இந்த பக்தியின் வளர்ச்சி என்பது வெறும் சடங்குகளால் ஆனது அல்ல, அது மக்களின் ஆழ்ந்த நம்பிக்கையிலிருந்து உருவானது. விசுவாசிகள் எப்போதெல்லாம் ஆபத்துகளையும் அச்சுறுத்தல்களையும் சந்தித்தனரோ அப்போதெல்லாம் வானதூதர்களின் பாதுகாப்பை தேடினர். அந்த பாதுகாப்பினை முழுமையாக பெற்றிட வானதூதர்களுக்கெல்லாம் அரசியாக விளங்கும் அன்னையை நோக்கி தங்கள் விசுவாச பார்வையை திருப்பினர். இவ்வாறு விண்ணக தூதர்களின் தலைவியாகவும் மன்னக மக்களின் தாயாகவும் அன்னை மரியாள் போற்றப்படும் வழக்கம் உலகம் முழுவதும் பரவி இன்றும் நம்மை ஆன்மீக பாதையில் வழிநடத்துகிறது. இத்தாலியில் உள்ள அசிசி நகருக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் போர்சியங்குலா எனப்படும் தூய வானதூதர்களின் அன்னை ஆலயம் கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் மிக முக்கியமான இடமாகும். எளிமையின் சின்னமாகவும் தாழ்மையின் அடையாளமாகவும் திகழ்ந்த புனித பிரான்சிஸ் அசசி வானதூதர்களுடன் ஆழமான ஆன்மீக நட்பை கொண்டிருந்தார். இந்த சிறிய ஆலயத்தில்தான் புகழ்பெற்ற பிரான்சிஸ்கன் இயக்கம் பிறந்தது. மேலும் ஆன்மீக கொடையான போர்சியங்குலா மன்னிப்பு இங்கிருந்துதான் அறிவிக்கப்பட்டது. இது இறைவனின் அளப்பரிய கருணையையும் அன்னையின் பரிந்துரையும் ஒரு இடத்தில் சந்திக்கும் புனித தலமாக இன்றும் போற்றப்படுகிறது. திருச்சபை மரபின்படி அன்னை மரியாள் ரெஜினா ஆங்கிலோராம், அதாவது வானதூதர்களின் ராணி என்று மகிமையுடன் அழைக்கப்படுகிறார். வானதூதர்கள் இறைவனின் திருமுன் நின்று அவருக்கு பணிவிடை செய்யும் சேவகர்கள் என்றால் அன்னை மரியாள் அந்த இறைவனையே தன் வயிற்றில் சுமந்து உலகிற்கு வழங்கியவர். எனவே படைக்கப்பட்ட தூதர்கள் அனைவரும் தம்மை படைத்தவரின் தாயை அரசியாக ஏற்று போற்றுகின்றனர். இந்த பதவி என்பது உலக பேரரசுகளை போன்ற அதிகாரத்தை குறிப்பதல்ல, மாறாக இது வானதூதர்களையே அன்பால் ஆளுகின்ற உன்னதமான தாய்மையை குறிப்பதாகும். கத்தோலிக்க விசுவாசத்தின்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனால் ஒரு பாதுகாப்பு தூதர் வழங்கப்பட்டிருக்கிறார். நம்மை தீமையிலிருந்து காத்து நல்வழியில் நடத்த இந்த தூதர்கள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு தூதர்களின் பணியை தாயுள்ளத்தோடு கவனித்து அவர்களை தன் பிள்ளைகளாகிய நமக்கு துணையாக அனுப்பி வைக்கிறார் அன்னை மரியாள். நாம் இக்கட்டான சூழல்களில் தவிக்கும் போது நம் பாதுகாப்பு தூதர்களை தட்டி எழுப்பி நம்மை அரவணைக்க செய்கிறார் அன்னை மரியாள். வானதூதர்களின் அன்னை மீதான பக்தி முறைகள் விசுவாசிகளின் வாழ்வில் ஆழமான அமைதியை விதைக்கின்றன. பாதுகாப்பு தூதரை நோக்கி சொல்லப்படும் மன்றாட்டுக்கள், தூய ஜபமாலை, பயணத்திற்கு முன் சொல்லப்படும் ஆசிர்வாத ஜபங்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வேண்டல்கள் ஆகியவை இந்த பக்தியின் முக்கிய அங்கங்கள் ஆகும். இத்தகைய ஜபங்கள் மனித உள்ளத்தில் நிலவும் தேவையற்ற பயங்களை குறைத்து இறைவனின் பாதுகாப்பின் மீதுள்ள விசுவாசத்தை வலுப்படுத்துகின்றன. அன்னையின் கரம் பிடித்து நாம் செய்யும் ஒவ்வொரு ஜபமும் விண்ணக தூதர்களின் ஆதரவை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன.

0: செய்திகள்.
1: நகரங்களில் நற்செய்தி அறிவிப்பிற்காக உலகெங்கிலும் உள்ள நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 31 வெள்ளி என்று வெளியிட்டுள்ள ஆகஸ்ட் மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள், எங்கள் தெருக்களிலும் சதுக்கங்களிலும் நடந்து செல்லும் நல்ல ஆயரே, உயரமான கட்டடங்களிலும் எளிய குடியிருப்பு பகுதிகளிலும் நுழைந்து சத்தமும் அவசரமும் நிறைந்த வாழ்க்கையின் நடுவே வாழ்வின் அர்த்தத்தை தேடும் கோடிக்கணக்கான மக்களுடன் அமைதியாக உடனிருந்து வழிநடத்தும் என்று இறைவேண்டல் செய்துள்ளார். நகரங்கள் மனிதர்களுக்கு சுதந்திரத்தையும் வாய்ப்புகளையும் வழங்கும் இடங்களாக இருக்க வேண்டியவை என்றாலும் அவை பல சமயங்களில் அடையாளமற்ற தனிமையும் உறவின்மையும் நிறைந்த இடங்களாக மாறிவிடுகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், நகர வாழ்விலேயே நற்செய்தியை அறிவிப்பதற்கான வளமான நிலத்தை கண்டறியும் புதிய பார்வையை வளர்த்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் எளிமையான மற்றும் அன்பான செயல்களின் வழியாக வெளிப்படும் விசுவாசத்தை இறை மக்கள் வாழ வேண்டும் என்று இறைவேண்டல் செய்த திருத்தந்தை அவர்கள், மேலும் அலட்சியமும் தனிமையும் நிலவும் இடங்களில் உடனிருப்பதன் மூலம் சகோதரத்துவத்தை வளர்த்து சமூகத்தின் எல்லைப்பகுதிகளில் வாழும் மக்களை தேடிச் சென்று நற்செய்தியை அறிவிக்கும் திரு அவையாக இறை மக்கள் திகழ வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தற்போது உலக மக்கள் தொகையில் ஏறத்தாழ 45% மக்கள் நகர பகுதிகளில் வாழ்கின்றனர். வேகமாக நகரமயமாக்கல் காரணமாக மக்கள் அதிக அளவில் நகரங்களில் குவிந்து வாழ்வதால் பல சமூக மற்றும் மனித உறவு சவால்கள் உருவாகியுள்ளன. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் தனிமை உணர்வு அவர்களின் மனநலனில் தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் இந்த இறைவேண்டல் கருத்து நினைவூட்டுகிறது.
2: வத்திக்கான் நகர அரசின் நிர்வாக தேவைகளையும் அண்மை ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய சட்ட சீர்திருத்தங்களையும் கருத்தில் கொண்டு புதிய அடிப்படை சட்டத்தை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வெளியிட்டுள்ளார். புனித இஞ்ஞாசியார் லொயலாவின் திருவிழாவான ஜூலை 31 வெள்ளியன்று கையொப்பமிடப்பட்ட இச்சட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வந்ததுடன் 2023 முதல் அமலில் இருந்த அடிப்படை சட்டத்தை மாற்றியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின் முக்கிய அம்சமாக 2025 நவம்பரில் வெளியிடப்பட்ட மோட்டு பிராப்பிரோ ஆவணத்தில் செய்யப்பட்ட திருத்தம் இணைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வத்திக்கான் நகர அரசின் திருப்பீடு ஆணையத்தின் தலைவர் கட்டாயம் கர்தினாலாக இருக்க வேண்டும் என்ற விதி நீக்கப்பட்டுள்ளது. புதிய அடிப்படை சட்டத்தின்படி வத்திக்கான் நகர அரசின் திருப்பீடு ஆணையத்தில் கர்தினால்கள் மட்டுமல்லாது பிற உறுப்பினர்களும் தலைவராகவும் நியமிக்கப்படலாம். அவர்கள் அனைவரும் திருத்தந்தையால் 5 பதவிக்காலத்திற்கு நியமிக்கப்படுவர். இதன் மூலம் அருள் சகோதரி ரவெல்லா பெத்ரினி அவர்கள் திருப்பீட ஆணையத்தின் தலைவராகவும் வத்திக்கான் ஆளுநரகத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருப்பது புதிய சட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
1: கிறிஸ்துவில் ஒரே இதயம் என்ற கருப்பொருளில் 2026 உலக அர்மேனிய கத்தோலிக்க இளையோர் மாநாடு லெபனானின் அஞ்சூர் நகரில் தொடங்கியுள்ளது. அர்மேனிய கத்தோலிக்க இளையோர் ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாடு ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 3 வரை நடைபெறுகிறது. அர்மேனிய கத்தோலிக்க திரு அவையின் முதுபெரும் தந்தை ரஃபேல் பெத்ரோஸ் மெனாசியன் அவர்கள் தலைமையில் தொடக்க திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இந்த தொடக்க விழாவில் சிரியா, ஈராக், பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் 250 மேற்பட்ட அர்மேனிய கத்தோலிக்க இளைஞர்கள் பங்கேற்றனர். தனது மறையுரையில் முதுபெரும் தந்தை மெனாசியன் அவர்கள் இளைஞர்களை திரு அவையின் துடிக்கும் இதயமும் அதன் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையும் என்று குறிப்பிட்டு கிறிஸ்துவோடு ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள உறவையும் ஆழப்படுத்திக் கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். ஒரு வாரம் நடைபெறும் இம்மாநாட்டில் திருப்பலிகள், இறைவேண்டல் நிகழ்வுகள், கருத்தரங்குகள், கலந்துரையாடல் பயிலரங்குகள், தியானம், சமூக பணி மற்றும் அர்மேனிய கிறிஸ்தவ பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. மாநாட்டின் பொது ஒருங்கிணைப்பாளரான அருள்பணி அராம் ஆப்ரகாமியன் அவர்கள், இளைஞர்களை திரு அவையின் வாழ்விலும் நற்செய்தி அறிவிக்கும் பணியிலும் மையமாக கருதும் திரு அவையின் அர்ப்பணிப்பை இந்த மாநாடு வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார்.
2: ஜூலை 31 வெள்ளியன்று அமெரிக்காவின் பிரபல பாடகி, பாடலாசிரியர், கவிஞர் மற்றும் கலைஞரான பட்டி ஸ்மித் அவர்களை திருப்பிடத்தில் தனிப்பட்ட முறையில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சந்தித்தார். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு மே 8 அன்று இடம்பெற்ற வெனிஸ் பியன்னாலேவின் 61வது அனைத்துலக கலை கண்காட்சியில் திருப்பீடத்தின் அரங்கத்தை பட்டி ஸ்மித் அவர்கள் திறந்து வைத்தார். அந்நிகழ்வில் திருப்பீடத்தின் பண்பாடு மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறை முன்னெடுத்த கலை திட்டத்தின் ஒரு பகுதியாக சவுண்ட்வாக் கலெக்டிவ் அமைப்புடன் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒளிவழி இறைவேண்டலை அவர் வழங்கினார். 2013 ஏப்ரல் 10 அன்று இடம்பெற்ற புதன் புதுமறை கல்வி உரையின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை முதன்முறையாக சந்தித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து ஓராண்டுக்கு பிறகு அவருக்காக இசை நிகழ்ச்சி வழங்கியதாகவும் கூறினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: குரல் வழி இறைமொழி.
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இல்லறத்தை தொடர்ந்து வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்திற்குள் நாம் நுழைகிறோம். அதில் இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருக்குறள், இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. இந்த திருக்குறள் சுட்டிக்காட்டுகின்ற அந்த உண்மை என்ன? இல்லதன் எதுதான் இல்லை? இல்லவள் மாண்பானால், இல்லத்தில் இருக்கின்ற அந்த இல்லவள், இல்லத்து அரசி, மனைவி, வாழ்க்கை துணைவி, அந்த குடும்பத்தின் தலைவி, அவள் மாண்பு நிறைந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார் என்றால், அறிவு, ஆற்றல், கற்பு, மாண்பு, இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை, பெரியவர்கள், பெற்றோர்கள் இவர்களெல்லாம் மதிக்கின்ற பாங்கு, பிள்ளைகளை அன்பு நிறைந்த உள்ளத்தோடு வளர்க்கின்ற ஒரு சிறப்பு, இவையெல்லாம் கொண்டிருக்கிற ஒரு பெண் அந்த கணவனின் மனைவியாக அமைகிற சூழலில், அங்கு அவருக்கு அந்த குடும்பத்திற்கு எதுதான் இல்லை? எல்லாமே இருக்கிறது. ஆக இல்லவள் மாண்பானால் அங்கு எல்லாமே இருக்கிறது என்பது பொருள். அதே வேளையில் அதற்கு மாறான ஒரு செய்தியாக உள்ளதன் எதுதான் இருக்கிறது? எப்பொழுது இல்லவள் மானா கடை, மாண்பு நிறைந்த அந்த வாழ்க்கையில் கடை நிலையாக ஒருவர் இருக்கிறார் என்றால், மாண்பற்றவளாக பண்பற்றவளாக ஒரு மனைவி இருக்கிறார் என்றால், அந்த இல்லத்தில் இருக்கின்ற அந்த கணவருக்கு, அந்த இல்ல தலைவருக்கு, அந்த குடும்பத்துக்கு எதுதான் இருக்கிறது? ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் என்று ஒரு பாடல் நினைவூட்டுகிறது பாருங்கள். அதை போன்றுதான் இல்லவள் அங்கு மாண்பு உள்ளவளாக இருக்க வேண்டும். இது இல்லவள் என்று அங்கு குறிப்பிடப்பட்டு இருந்தாலும் அது இல் அவனுக்கும் பொருந்தும். எனவே இந்த திருக்குறளை நாம் இந்த வகையிலும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லதன் இல்லவன் மாண்பானால் உள்ளதன் இல்லவன் மாணாக்கடை. எனவே ஆணும் பெண்ணும் இணைந்தே சிந்திப்பதற்கு கணவன் மனைவி இரண்டு பேருமே அங்கு மாண்பு நிறைந்தவர்களாக, குடும்பத்தினுடைய உயர்வுக்கு இணைந்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு இன்று நமக்கு தரப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், அங்கு சொல்லப்படுகிற பல செய்திகளுள் ஒன்று இம்மனைவி தொடர்பான செய்தி. அதுதான் அமைதியான பெண் அல்லது அமைதியான மனைவி இறைவனிடமிருந்து கிடைக்கப்பெறுகிற கொடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஒரு பாடல் வரியும் சொல்கிறது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆக மனைவி இந்த கணவனுக்கு அமைகின்ற அந்த முறை மட்டுமல்ல, அவர் அமைதியாக இருக்கின்ற தன்மை, அந்த அமைதியின் அடிப்படையில் அவர் உயர்ந்து நிற்கின்ற மாண்போடு இருக்கின்ற அந்த ஒரு தன்மை, இவை எல்லாம் தான் அங்கு உறுதிப்படுத்துகிறது. ஆக இன்று குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் மாண்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும், மதிப்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும், தரத்தை உயர்த்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மது அருந்தி கொண்டு இடுப்பில் இருக்கிற உடை அவிழ்வது கூட தெரியாமல் அங்கு கிடந்த கிடப்பிலே கிடக்கிறோம் என்று ஒரு மது நோயாளியாக மாறிவிடுகிற அந்த குடும்பத்தில் அந்த ஆணால் அங்கு மாண்பில்லை, மதிப்பில்லை. அதை போன்றே பெண் அந்த உயரிய மதிப்பு தன்மையை, மாண்பு தன்மையை இழந்துவிட்டு தரங்குறைந்த நிலையில் அவர் பழகுகிறார் என்றால், பேசுகிறார் என்றால், பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறார் என்றால், அந்த குடும்பத்தினுடைய தரம் அது குறைந்து நிற்கிறது. ஆக கணவனும் மனைவியும் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் மாண்பு நிறைந்த ஒரு இறை ஆட்சி நிறைந்த குடும்பமாக, அந்த முழக்கம், அந்த இல்லந்தோறும் இறையாட்சி உருவாக்கப்படுவதற்கு கணவனும் மனைவியும் மாண்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த குரல் அழைப்பு விடுக்கிறது. இறைமொழியோடு சிந்தித்து நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். மீண்டும் ஒரு முறை அந்த குரலை நாம் சொல்வதற்கு முயல்வோம். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. இறைவனுக்கு திருளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியோடு நாம் இணைவோம், சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

இன்றைய உலகில் உணவிற்காக பசியோடு இருப்பவர்களை காட்டிலும் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் பசியோடு இருப்பவர்கள்தான் அதிகம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, ஆண்டின் பொது காலம் 18 ஞாயிறு திருவழிபாட்டின் இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பசியும் போரும் அச்சமும் நிச்சயமற்ற தன்மையும் நிறைந்த இன்றைய உலகில் நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் தமது முதல் செய்தியில் உலகிற்கு கூறிய வார்த்தைகள் மிகவும் பொருத்தமானவை. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு இருப்பதாக. அந்த அமைதி ஆயுதமற்ற அமைதி. அந்த அமைதி இதயங்களை ஆயுதம் களைய செய்யும் அமைதி. பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தை வழிபாடும் அதே அமைதிக்கே நம்மை அழைக்கிறது. இயேசு பசியோடு இருந்த மக்களுக்கு அப்பம் கொடுத்தது அவர்களது வயிற்றை பூர்த்தி செய்தது மட்டுமல்ல, அவர்களது இதயங்களிலும் நம்பிக்கையையும் அமைதியையும் விதைப்பதற்காக மட்டுமே. இன்றைய மூன்று வாசகங்களையும் ஒரு சேர நாம் சிந்திக்கின்ற பொழுது மையமாக வருகின்ற வார்த்தை பசி. பசி என்பது உடலுக்கான பசி இருக்கிறது, இதயத்திற்கான பசி இருக்கிறது, ஆன்மாவிற்கான பசி இருக்கிறது. முதல் வாசகத்திலே ஆண்டவர் இறைவன் நம்மை அழைக்கிறார், தாகமாயிருப்போர் எல்லோரும் தண்ணீரிடம் வாருங்கள். இது வெறும் தண்ணீருக்கான தாகம் அல்ல, மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் இறைவனுக்கான தாகம். நாம் அடிக்கடி புனித அகஸ்தீனின் வார்த்தைகளை சிந்தித்திருப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எங்களை படைத்தீர், ஆயினும் உம்மில் இளைப்பாறும் வரை எங்கள் இதயம் அமைதி அடையாது. எவ்வளவு ஆழமான உண்மை! இன்று மனிதன் பணம் சம்பாதிக்கிறான், பதவி பெறுகிறான், புகழடைகிறான், உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறான். ஆனால் இரவில் தனியாக இருக்கும்போது உள்ளத்தில் ஏதோ ஒரு வெறுமை இருக்கிறது. ஏனெனில் மனிதன் இறைவனுக்காக படைக்கப்பட்டவன். இன்றைய நற்செய்தியில் நாம் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காண்கிறோம். 5000 ஆண்கள், பெண்களும் குழந்தைகள் சேர்த்தால் பல ஆயிரம் பேர் இருக்கலாம். ஆனால் அங்கே இருந்தது வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே. சீடர்கள் கணக்கு பார்த்தார்கள், அவர்கள் பற்றாக்குறையை பார்த்தார்கள். ஆனால் இயேசு நம்பிக்கையை பார்த்தார், அவர்கள் பிரச்சனையை பார்த்தார்கள். ஆனால் இயேசு அற்புதத்தை பார்த்தார். நம் வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. நாம் சொல்கிறோம், என்னிடம் போதுமான பணம் இல்லை, என்னிடம் திறமை இல்லை, என்னிடம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இயேசு கேட்கிறார், உன்னிடம் இருப்பது என்ன, அதை என்னிடம் கொடு, நான் ஆசீர்வதிப்பேன், நான் அதை பெருக்கி காட்டுவேன், நான் பலருக்கான ஆசீர்வாதமாக அதனை மாற்றுவேன் என்று ஆண்டவர் இயேசு ஒரு அருளையின் நிமித்தமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஞானி இவ்வாறாக கூறுகிறார், நீ வைத்திருப்பதை எண்ணினால் நீ ஏழை, நீ பகிர்ந்ததை எண்ணினால் நீ பணக்காரன். அதுதான் இந்த நற்செய்தி மைய செய்தியாக இருக்கின்றது. அற்புதம் அப்பங்களை பெருக்கியதில் இல்லை, அற்புதம் மனித இதயங்களை திறந்ததில் இருக்கிறது. புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் அவர்கள் கூறுவார், ஏழைகளுடன் பகிராமல் வைத்திருப்பது திருட்டுக்கு ஒப்பானது, ஏனெனில் நாம் வைத்திருப்பவை இறைவனின் கொடைகள். எவ்வளவு சவாலான வார்த்தைகள்! நாம் சொல்கின்ற வார்த்தைகள் இவ்வாறாக இருக்கின்ற, இது என்னுடையது. ஆனால் இறைவன் சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்ததை பகிர்ந்து கொடு. புனித பெரிய பசிலியார் துணிச்சலாக இவ்வாறு கூறுகிறார், உன் அலமாரியில் பயன்படுத்தாமல் இருக்கும் உடையில்லாத ஏழைக்கு சொந்தமானது. இன்று உலகத்தில் உணவு பஞ்சத்தை விட அன்பு பஞ்சம், நம்பிக்கையின் பஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இன்று வீடுகள் பெரிதாகிவிட்டன, ஆனால் இதயங்கள் சுருங்கி குறியது சிறியதாகிவிட்டன. தொடர்புகள் அதிகம் அதிகமாகி கொண்டிருக்கின்றன, ஆனால் உறவுகள் குறைந்து கொண்டே இருக்கின்றது. தகவல்கள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன, ஞானம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இயேசு நமக்கு பகிர்வின் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சிறிய தீபம் 1000 தீபங்களை ஏற்ற முடியும். ஒரு புன்னகை ஒரு இதயத்தை மாற்ற முடியும். ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க முடியும். அன்னை தெரேசா கூறிய அழகான வார்த்தைகளை நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம். நாம் பெரிய பெரிய செயல்களை காரியங்களை செய்ய முடியாமல் போகலாம், ஆனால் மிகப்பெரிய அன்போடு சிறிய காரியங்களை செய்ய முடியும். 5 அப்பங்களும் 2 மீன்களும் பெரியவை அல்ல, ஆனால் அவை பெரிய அன்போடு கொடுக்கப்பட்டன. அதனால் அவை அற்புதமாக மாற்றப்பட்டன. பிரியமான இறை உறவுகளே, இன்றைய சமூகத்திற்கும் அரசியலுக்கும் இந்த நற்செய்தி ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. நாடுகள் செல்வத்தை சேர்க்கின்றன, ஆனால் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் பசியோடு இருக்கின்றனர்.
அதிகாரத்திற்காக போட்டிகள் போட்டா போட்டி நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் இன்னும் அன்பை தேடிக் கொண்டிருக்கிறான். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறிய ஒரு வலிமையான வார்த்தை, பகிரப்படாத உணவு பசியோடு இருப்பவரிடமிருந்து திருடப்பட்ட உணவாகும். இது வெறும் பொருளாதார கருத்து அல்ல, இது நற்செய்தியின் இதயம். இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது சேர்த்து வைப்பதை அல்ல, பகிர்ந்து கொடுப்பதை, ஆதிக்கத்தை அல்ல, சேவையை. இரண்டாம் வாசகத்திலே புனித பவுலடியார் நமக்கு ஒரு அற்புதமான நம்பிக்கையை வழங்குகிறார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எதுவும் இல்லை. நோய் பிரிக்க முடியாது, தோல்வி பிரிக்க முடியாது, வறுமை பிரிக்க முடியாது, மரணம் கூட பிரிக்க முடியாது. ஒரு சிறுவன் புயல் கொண்ட இரவில் தன் தந்தையோடு நடந்து கொண்டிருந்தான். யாரோ அவனை பார்த்து கேட்டார்கள், உனக்கு பயமே இல்லையா? இப்படி புயல் அடித்துக் கொண்டிருக்கிறதே, எப்படி சென்று கொண்டிருக்கிறாய்? அதன் அவன் சொன்னான், நான் அப்பாவின் கையை பிடித்திருக்கவில்லை, என் அப்பாதான் என் கையை பிடித்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. நாம் இறைவனை பற்றி கொள்வதை விட இறைவன் நம்மை பற்றி கொள்கின்றார். நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் 16 இவ்வாறாக கூறுவார், அன்பில்லாத நீதி கொடுமையாக மாறும், நீதி இல்லாத அன்பு வெறும் உணர்ச்சியாக மாறும். கிறிஸ்துவின் அன்பு இந்த இரண்டையும் இணைக்கிறது. அது நீதியுள்ள அன்பு, செயலில் வெளிப்படும் அன்பு, பகிர்வார மாறும் அன்பு, சேவையாக மாறும் அன்பு. பிரியமான இறைவர்களே, இந்த பெரிய லியோ கூறிய வார்த்தை, கிறிஸ்தவனே உன் மாண்பை நீ உணர்ந்துகொள், இன்று இந்த அழைப்பு நமக்கெல்லாம் பொருந்துகிறது. நாம் வெறும் கூட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை, நாம் கிறிஸ்துவின் சீடர்கள், நாம் கிறிஸ்துவின் கரங்கள், நாம் கிறிஸ்துவின் இதயங்கள், நாம் அவரது அன்பின் கருவிகள். இறுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறிய ஒரு அழகான அழைப்பை நாம் நினைவில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து உலகுக்கு ஒளியாக இருக்கிறார், மனிதகுலம் கடவுளின் அன்பை அடைவதற்கு பாலமாக இருக்கிறார். நாம் உரையாடலாலும் சந்திப்பாலும் பாலங்களை கட்டுவோம். ஆம், இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, இயேசு இன்று அப்பங்களை பெருக்கியது வயிற்று பசியை தீர்க்க மட்டுமல்ல, மனிதர்களுக்கிடையே பாலங்களை உருவாக்கவும் உடைந்த உறவுகளை இணைக்கவும் தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருக்கவும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை தரவும் நம்மிடம் இருக்கும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் என்ன? நமது நேரம், நமது திறமை, நமது அன்பு, நமது ஜெபம், நமது இரக்கம், இவைகளை ஆண்டவரின் கைகளில் கரங்களில் ஒப்படைப்போம். அவர் அவற்றை பலருக்கான ஆசீர்வாதமாக மாற்றுவார். என்னிடம் இருப்பதும் சிறியது, நானும் சிறியவன் சிறியவள், ஆனால் அவைகளை உமது கைகளில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பலருக்கான ஆசீர்வாதமாக மாற்றும். எங்கள் இதயத்தை உமது அன்பின் அப்பமாகவும் எங்கள் வாழ்வை உமது அமைதியின் கருவியாக மாற்றும் என்று சொல்லி ஜெபித்து தொடர்ந்து இந்த நாம் தொடங்கியிருக்கின்ற அடியெடுத்து வைத்திருக்கின்ற 18 ஞாயிறு திருவழிபாட்டின் இறைவார்த்தை பகிர்வின் மையமாக ஏற்கனவே நான் சொன்னது போல, நாம் நம்முடைய வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பார்த்து உண்மையிலேயே இன்று அகில உலகம் பல பசிக்காக காத்து கொண்டிருந்தாலும் வெறும் உணவுக்கான பசி அல்ல, மாறாக அன்பிற்கும் நம்பிக்கைக்குமான பசியை தீர்க்கின்றவர்களாக, தாகத்தை தணிக்கின்றவர்களாக, இதயங்களை விசாலப்படுத்துகின்றவர்களாக மாற வளர வாழ வரம் வேண்டி ஒன்றிப்பின் இறைவன், அன்பின் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமீன்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் இவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: குரல் வழி இறைமொழி
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இல்லறத்தை தொடர்ந்து வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்திற்குள் நாம் நுழைகிறோம். அதில் இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருக்குறள், இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. இந்த திருக்குறள் சுட்டிக்காட்டுகின்ற அந்த உண்மை என்ன? இல்லதன் எதுதான் இல்லை? இல்லவள் மாண்பானால், இல்லத்தில் இருக்கின்ற அந்த இல்லவள், இல்லத்து அரசி, மனைவி, வாழ்க்கை துணைவி, அந்த குடும்பத்தின் தலைவி, அவள் மாண்பு நிறைந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார் என்றால், அறிவு, ஆற்றல், கற்பு, மாண்பு, இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை, பெரியவர்கள் பெற்றோர்கள் இவர்களெல்லாம் மதிக்கின்ற பாங்கு, பிள்ளைகளை அன்பு நிறைந்த உள்ளத்தோடு வளர்க்கின்ற ஒரு சிறப்பு, இவையெல்லாம் கொண்டிருக்கிற ஒரு பெண் அந்த கணவனின் மனைவியாக அமைகிற சூழலில், அங்கு அவருக்கு அந்த குடும்பத்திற்கு எதுதான் இல்லை? எல்லாமே இருக்கிறது. ஆக இல்லவள் மாண்பானால் அங்கு எல்லாமே இருக்கிறது என்பது பொருள். அதே வேளையில் அதற்கு மாறான ஒரு செய்தியாக உள்ளதன் எதுதான் இருக்கிறது? எப்பொழுது இல்லவள் மானாக்கடை, மாண்பு நிறைந்த அந்த வாழ்க்கையில் கடை நிலையாக ஒருவர் இருக்கிறார் என்றால், மாண்பற்றவளாக பண்பற்றவளாக ஒரு மனைவி இருக்கிறார் என்றால், அந்த இல்லத்தில் இருக்கின்ற அந்த கணவருக்கு, அந்த இல்ல தலைவருக்கு, அந்த குடும்பத்துக்கு எதுதான் இருக்கிறது? ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் என்று ஒரு பாடல் நினைவூட்டுகிறது பாருங்கள். அதை போன்றுதான் இல்லவள் அங்கு மாண்பு உள்ளவளாக இருக்க வேண்டும். இது இல்லவள் என்று அங்கு குறிப்பிடப்பட்டு இருந்தாலும் அது இல்லவனுக்கும் பொருந்தும். எனவே இந்த திருக்குறளை நாம் இந்த வகையிலும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லதன் இல்லவன் மாண்பானால் உள்ளதன் இல்லவன் மானாக்கடை. எனவே ஆணும் பெண்ணும் இணைந்தே சிந்திப்பதற்கு, கணவன் மனைவி இரண்டு பேருமே அங்கு மாண்பு நிறைந்தவர்களாக, குடும்பத்தினுடைய உயர்வுக்கு இணைந்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு இன்று நமக்கு தரப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், அங்கு சொல்லப்படுகிற பல செய்திகளுள் ஒன்று இந்த மனைவி தொடர்பான செய்தி. அதுதான் அமைதியான பெண் அல்லது அமைதியான மனைவி இறைவனிடமிருந்து கிடைக்கப்பெறுகிற கொடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஒரு பாடல் வரியும் சொல்கிறது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆக மனைவி இந்த கணவனுக்கு அமைகின்ற அந்த முறை மட்டுமல்ல, அவர் அமைதியாக இருக்கின்ற தன்மை, அந்த அமைதியின் அடிப்படையில் அவர் உயர்ந்து நிற்கின்ற மாண்போடு இருக்கின்ற அந்த ஒரு தன்மை, இவை எல்லாம் தான் அங்கு உறுதிப்படுத்துகிறது. ஆக இன்று குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் மாண்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும், மதிப்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும், தரத்தை உயர்த்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மது அருந்தி கொண்டு இடுப்பில் இருக்கிற உடை அவிழ்வது கூட தெரியாமல் அங்கு கிடந்த கிடப்பிலே கிடக்கிறோம் என்று ஒரு மது நோயாளியாக மாறிவிடுகிற அந்த குடும்பத்தில் அந்த ஆணால் அங்கு மாண்பில்லை, மதிப்பில்லை. அதை போன்றே பெண் அந்த உயரிய மதிப்பு தன்மையை, மாண்பு தன்மையை இழந்துவிட்டு தரங்குறைந்த நிலையில் அவர் பழகுகிறார் என்றால், பேசுகிறார் என்றால், பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறார் என்றால், அந்த குடும்பத்தினுடைய தரம் அது குறைந்து நிற்கிறது. ஆக கணவனும் மனைவியும் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் மாண்பு நிறைந்த ஒரு இறை ஆட்சி நிறைந்த குடும்பமாக அந்த முழக்கம், அந்த இல்லந்தோறும் இறையாட்சி உருவாக்கப்படுவதற்கு கணவனும் மனைவியும் மாண்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த குறள் அழைப்பு விடுக்கிறது. இறைமொழியோடு சிந்தித்து நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். மீண்டும் ஒரு முறை அந்த குறளை நாம் சொல்வதற்கு முயல்வோம். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. இறைவனுக்கு திருளமானால் மீண்டும் குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியோடு நாம் இணைவோம், சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

இன்றைய உலகில் உணவிற்காக பசியோடு இருப்பவர்களை காட்டிலும் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் பசியோடு இருப்பவர்கள்தான் அதிகம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, ஆண்டின் பொது காலம் 18 ஞாயிறு திருவழிபாட்டின் இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பசியும் போரும் அச்சமும் நிச்சயமற்ற தன்மையும் நிறைந்த இன்றைய உலகில் நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் தமது முதல் செய்தியில் உலகிற்கு கூறிய வார்த்தைகள் மிகவும் பொருத்தமானவை. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு இருப்பதாக. அந்த அமைதி ஆயுதமற்ற அமைதி. அந்த அமைதி இதயங்களை ஆயுதம் களைய செய்யும் அமைதி. பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தை வழிபாடும் அதே அமைதிக்கே நம்மை அழைக்கிறது. இயேசு பசியோடு இருந்த மக்களுக்கு அப்பம் கொடுத்தது அவர்களது வயிற்றை பூர்த்தி செய்தது மட்டுமல்ல, அவர்களது இதயங்களிலும் நம்பிக்கையையும் அமைதியையும் விதைப்பதற்காக மட்டுமே. இன்றைய 3 வாசகங்களையும் ஒரு சேர நாம் சிந்திக்கின்ற பொழுது மையமாக வருகின்ற வார்த்தை பசி. பசி என்பது உடலுக்கான பசி இருக்கிறது, இதயத்திற்கான பசி இருக்கிறது, ஆன்மாவிற்கான பசி இருக்கிறது. முதல் வாசகத்திலே ஆண்டவர் இறைவன் நம்மை அழைக்கிறார், தாகமாயிருப்போர் எல்லோரும் தண்ணீரிடம் வாருங்கள். இது வெறும் தண்ணீருக்கான தாகம் அல்ல, மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் இறைவனுக்கான தாகம். நாம் அடிக்கடி புனித அகஸ்தீனர் வார்த்தைகளை சிந்தித்திருப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எங்களை படைத்தீர், ஆயினும் உம்மில் இளைப்பாறும் வரை எங்கள் இதயம் அமைதி அடையாது. எவ்வளவு ஆழமான உண்மை! இன்று மனிதன் பணம் சம்பாதிக்கிறான், பதவி பெறுகிறான், புகழடைகிறான், உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறான். ஆனால் இரவில் தனியாக இருக்கும்போது உள்ளத்தில் ஏதோ ஒரு வெறுமை இருக்கிறது. ஏனெனில் மனிதன் இறைவனுக்காக படைக்கப்பட்டவன். இந்த நற்செய்தியில் நாம் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காண்கிறோம். 5000 ஆண்கள், பெண்களும் குழந்தைகள் சேர்த்தால் பல ஆயிரம் பேர் இருக்கலாம். ஆனால் அங்கே இருந்தது வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே. சீடர்கள் கணக்கு பார்த்தார்கள், அவர்கள் பற்றாக்குறையை பார்த்தார்கள். ஆனால் இயேசு நம்பிக்கையை பார்த்தார், அவர்கள் பிரச்சனையை பார்த்தார்கள். ஆனால் இயேசு அற்புதத்தை பார்த்தார். நம் வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. நாம் சொல்கிறோம், என்னிடம் போதுமான பணம் இல்லை, என்னிடம் திறமை இல்லை, என்னிடம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இயேசு கேட்கிறார், உன்னிடம் இருப்பது என்ன அதை என்னிடம் கொடு, நான் ஆசீர்வதிப்பேன், நான் அதை பெருக்கி காட்டுவேன், நான் பலருக்கான ஆசீர்வாதமாக அதனை மாற்றுவேன் என்று ஆண்டவர் இயேசு ஒரு அருளையின் நிமித்தமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஞானி இவ்வாறாக கூறுகிறார், நீ வைத்திருப்பதை எண்ணினால் நீ ஏழை, நீ பகிர்ந்ததை எண்ணினால் நீ பணக்காரன். அதுதான் இந்த நற்செய்தி மைய செய்தியாக இருக்கின்றது. அற்புதம் அப்பங்களை பெருக்கியதில் இல்லை, அற்புதம் மனித இதயங்களை திறந்ததில் இருக்கிறது. புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் அவர்கள் கூறுவார், ஏழைகளுடன் பகிராமல் வைத்திருப்பது திருட்டுக்கு ஒப்பானது, ஏனெனில் நாம் வைத்திருப்பவை இறைவனின் கொடைகள். எவ்வளவு சவாலான வார்த்தைகள்! நாம் சொல்கின்ற வார்த்தைகள் இவ்வாறாக இருக்கின்ற, இது என்னுடையது. ஆனால் இறைவன் சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்ததை பகிர்ந்து கொடு. புனித பெரிய பசிலியார் துணிச்சலாக இவ்வாறு கூறுகிறார், உன் அலமாரியில் பயன்படுத்தாமல் இருக்கும் உடையில்லாத ஏழைக்கு சொந்தமானது. இன்று உலகத்தில் உணவு பஞ்சத்தை விட அன்பு பஞ்சம், நம்பிக்கையின் பஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இன்று வீடுகள் பெரிதாகிவிட்டன, ஆனால் இதயங்கள் சுருங்கி குறியது சிறியதாகிவிட்டன. தொடர்புகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உறவுகள் குறைந்து கொண்டே இருக்கின்றது. தகவல்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன, ஞானம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இயேசு நமக்கு பகிர்வின் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சிறிய தீபம் 1000 தீபங்களை ஏற்ற முடியும். ஒரு புன்னகை ஒரு இதயத்தை மாற்ற முடியும். ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க முடியும். அன்னை தெரேசா கூறிய அழகான வார்த்தைகளை நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம். நாம் பெரிய பெரிய செயல்களை காரியங்களை செய்ய முடியாமல் போகலாம், ஆனால் மிகப்பெரிய அன்போடு சிறிய காரியங்களை செய்ய முடியும். 5 அப்பங்களும் 2 மீன்களும் பெரியவை அல்ல, ஆனால் அவை பெரிய அன்போடு கொடுக்கப்பட்டன. அதனால் அவை அற்புதமாக மாற்றப்பட்டன. பிரியமான இறை உறவுகளே, இன்றைய சமூகத்திற்கும் அரசியலுக்கும் இந்த நற்செய்தி ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. நாடுகள் செல்வத்தை சேர்க்கின்றன, ஆனால் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் பசியோடு இருக்கின்றனர்.
அதிகாரத்திற்காக போட்டிகள் போட்டா போட்டி நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் இன்னும் அன்பை தேடிக்கொண்டிருக்கிறான். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறிய ஒரு வலிமையான வார்த்தை, பகிரப்படாத உணவு பசியோடு இருப்பவரிடமிருந்து திருடப்பட்ட உணவாகும். இது வெறும் பொருளாதார கருத்து அல்ல, இது நற்செய்தியின் இதயம். இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது சேர்த்து வைப்பதை அல்ல, பகிர்ந்து கொடுப்பதை, ஆதிக்கத்தை அல்ல, சேவையை. இரண்டாம் வாசகத்திலே புனித பவுலடியார் நமக்கு ஒரு அற்புதமான நம்பிக்கையை வழங்குகிறார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எதுவும் இல்லை. நோய் பிரிக்க முடியாது, தோல்வி பிரிக்க முடியாது, வறுமை பிரிக்க முடியாது, மரணம் கூட பிரிக்க முடியாது. ஒரு சிறுவன் புயல் கொண்ட இரவில் தன் தந்தையோடு நடந்து கொண்டிருந்தான். யாரோ அவனை பார்த்து கேட்டார்கள், உனக்கு பயமே இல்லையா, இப்படி புயல் அடித்துக் கொண்டிருக்கிறதே, எப்படி சென்று கொண்டிருக்கிறாய்? அதன் அவன் சொன்னான், நான் அப்பாவின் கையை பிடித்திருக்கவில்லை, என் அப்பாதான் என் கையை பிடித்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. நாம் இறைவனை பற்றி கொள்வதை விட இறைவன் நம்மை பற்றி கொள்கின்றார். நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் 16 இவ்வாறாக கூறுவார், அன்பில்லாத நீதி கொடுமையாக மாறும், நீதி இல்லாத அன்பு வெறும் உணர்ச்சியாக மாறும். கிறிஸ்துவின் அன்பு இந்த இரண்டையும் இணைக்கிறது. அது நீதியுள்ள அன்பு, செயலில் வெளிப்படும் அன்பு, பகிர்வார மாறும் அன்பு, சேவையாக மாறும் அன்பு. பிரியமான இறைவர்களே, புனித பெரிய லியோ கூறிய வார்த்தை, கிறிஸ்தவனே உன் மாண்பை நீ உணர்ந்துகொள். இன்று இந்த அழைப்பு நமக்கெல்லாம் பொருந்துகிறது. நாம் வெறும் கூட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை, நாம் கிறிஸ்துவின் சீடர்கள், நாம் கிறிஸ்துவின் கரங்கள், நாம் கிறிஸ்துவின் இதயங்கள், நாம் அவரது அன்பின் கருவிகள். இறுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறிய ஒரு அழகான அழைப்பை நாம் நினைவில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து உலகுக்கு ஒளியாக இருக்கிறார், மனித குலம் கடவுளின் அன்பை அடைவதற்கு பாலமாக இருக்கிறார். நாம் உரையாடலாலும் சந்திப்பாலும் பாலங்களை கட்டுவோம். ஆம், இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, இயேசு இன்று அப்பங்களை பெருக்கியது வயிற்று பசியை தீர்க்க மட்டுமல்ல, மனிதர்களுக்கிடையே பாலங்களை உருவாக்கவும் உடைந்த உறவுகளை இணைக்கவும் தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருக்கவும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை தரவும் நம்மிடம் இருக்கும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் என்ன? நமது நேரம், நமது திறமை, நமது அன்பு, நமது ஜெபம், நமது இரக்கம், இவைகளை ஆண்டவரின் கைகளில் கரங்களில் ஒப்படைப்போம். அவர் அவற்றை பலருக்கான ஆசீர்வாதமாக மாற்றுவார். என்னிடம் இருப்பதும் சிறியது, நானும் சிறியவன் சிறியவள், ஆனால் அவைகளை உமது கைகளில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பலருக்கான ஆசீர்வாதமாக மாற்றும். எங்கள் இதயத்தை உமது அன்பின் அப்பமாகவும் எங்கள் வாழ்வை உமது அமைதியின் கருவியாக மாற்றும் என்று சொல்லி ஜெபித்து தொடர்ந்து இந்த நாம் தொடங்கியிருக்கின்ற அடியெடுத்து வைத்திருக்கின்ற 18 ஞாயிறு திருவழிபாட்டின் நிறைவார்த்தை பகிர்வின் மையமாக ஏற்கனவே நான் சொன்னது போல, நாம் நம்முடைய வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பார்த்து உண்மையிலேயே இன்று அகில உலகம் பல பசிக்காக காத்து கொண்டிருந்தாலும் வெறும் உணவுக்கான பசி அல்ல, மாறாக அன்பிற்கும் நம்பிக்கைக்குமான பசியை தீர்க்கின்றவர்களாக, தாகத்தை தணிக்கின்றவர்களாக, இதயங்களை விசாலப்படுத்துகின்றவர்களாக மாற, வளர, வாழ வரம் வேண்டி ஒன்றிப்பின் இறைவன், அன்பின் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமீன்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.